வெளவர நமையாய் வினாடி திஸ் ஹத்தாய் மேதவசல பொத் பிலிபந்தவ போஹோ தேவால் கதாவேனோ விசேஷம் லங்காவே பொத் பிரதர்ஷனி அர்த்தியே நிசா ஹமோ பொத் கன தமை கதா கரன்னி ஆஸ்திரேலியாவே மெல்பர்ன் நகரேத் மேதவசல பொத் கன கதா கரனோ அலுதென் பொத் நிர்மாணே வேனோ எலிய வெச்ச பொத் பிலிபந்தவ பொத் பிரகாசன வேனோ எலி தக்கீம் சித்த வேனோ ඒ වගේ උත්සව අපි සංවිධානය කරනවා. ඉතින් පොත් ගැන තමයි අද මේ ඊළඟ විනාඩි කිහිපයේදී අපි කතා කරන්නට සූදානම් වෙන්නේ. අලුතෙන්ම ලියවුණු පොතක් සත් ඍතු කියලා තමයි සඳහන් කරන්නේ. තිලිනි තිලකරත්න තමයි මේ පොත රචනා කරන්නේ. ලස්සන පොතක්. පොතේ එළිදැක්වීම ඔක්තෝබර් මාසේ 18 වෙනිදා අපේ මේ වැඩසටහන කරන ඔස්ට්‍රේලියාවේ මෙල්බර්න් නගරේ මිල්පාක් ආශ්‍රිතව වොලට් වල තමයි සිද්ධ

0: அவர்களுக்கு குடும்பங்கள் தயாராக இருக்க உதவ ஆஸ்திரேலியா போஸ்ட் மற்றும் ஆஸ்திரேலியன் ரெட் கிராஸ் இணைந்து செயல்படுகின்றன. மேலும் அறிய redcross.org.au/prepare இணையதளத்தை பாருங்கள்.
1: ஸ்டேஷன் ஸ்பான்சர் on your local station 88.6 Plenty Valley FM, the world at night.

வெளியூர் சிலர் வெளியூர் தமைவதையே புரிக்குவத ஏ மகராசர்கள் உள்ள காலித நிலையாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையான் ஏ கடற்வாளிகள் புடை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான் வருவான்

ஆழிசை மீட்டுக நடு குழல்கள் ஊதுக ஊதுக மலை இருக்கும் இடமெல்லாம் குடியிருக்கும்

0: பேரிடரை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு குடும்பங்கள் தயாராக இருக்க உதவ ஆஸ்திரேலியா போஸ்ட் மற்றும் ஆஸ்திரேலியன் ரெட் கிராஸ் இணைந்து செயல்படுகின்றன. மேலும் அறிய redcross.org.au/prepare இணையதளத்தை பாருங்கள்.
1: ஸ்டேஷன் ஸ்பான்சர் on your local station 88.6 Plenty Valley FM, the world at night.
2: Exposure. That's what your business needs. Plenty Valley FM have great rates. So call 9404-2111 during business hours and get your company exposed.